பாதம் தாள திருப்பாதத்திரி தன்னச்சுமோர் மப்பச்சு சால கோங்கே சேகாடி மா ஓலோ ஒன்சூர் காடி தோ பெண்தால் குளிங் தேரா தாலி பலி மங் கலபர் எத்திரே தேசி மாஸ் மாஸ் காடி தோ மாப்பன் ஹியசர் ஹியசர் எபக் தோ குமான் தாலி பண் குத்தி பண் ஹோத்தி ஹிஜகி.